0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 2 மற்றும் 3 நிகழ்வுகள்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் 3 இன்று ஜூன் 8 திங்கட்கிழமை தொடங்கியிருக்கிறார்.
3: காலை மணி 9:30 தூதரக மையத்தில் ஸ்பெயின் நாட்டின் பிரதம மந்திரியை சந்திக்கிறார். பின்னர் காலை மணி 10:30 ஸ்பெயின் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். கத்தோலிக்க வரலாற்றிலேயே ஒரு திருத்தந்தை ஸ்பெயின் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் உரையாற்றுவது இதுவே முதல் முறை. பின்னர் முற்பகல் மணி 11:30 தூதரக மையத்தில் ஸ்பெயின் ஆயர்களை சந்திக்கிறார். தொடர்ந்து மதியம் மணி 12:50 தூதரக மையத்தில் மதிய உணவு உண்கிறார். மாலை 6 அல்முதேனாவின் புனித மரியல் பேராலயத்தில் வழிபாட்டில் பங்கு கொண்டு உரையாற்றுகிறார். ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட் நகரின் இப்பகுதியில் அரச அரண்மனைக்கு எதிரே அமைந்துள்ள அல்முதேனா புனித மரியல் பேராலயம் ஸ்பெயின் கத்தோலிக்க திருஅவையின் முக்கிய ஆன்மீக மையங்களில் ஒன்றாகும். 1561 மன்னர் 2 மேட்ரிடை ஸ்பெயின் நாட்டின் தலைநகராக அறிவித்த போதும் அந்த நகருக்கு தனித்த பேராலயம் இல்லை. பல நூற்றாண்டுகளாக தலைநகருக்கு தகுந்த பேராலயத்தை அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் நிலவியது. 1883 மன்னர் 12 அல்போன்சோ பேராலயத்தின் அடிக்கல்லை நாட்டினார். 1883 தொடங்கிய கட்டுமானம் 1993 மட்டுமே நிறைவடைந்தது. எனவே இது ஐரோப்பாவில் மிக நீண்டகாலம் கட்டப்பட்ட பேராலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அல்முதேனா பேராலயத்தின் தனிச்சிறப்பு அதன் கலப்பு கட்டிடக்கலையாகும். வெளிப்புறம் நியோ கிளாசிக்கல், உள்ளகம் நியோ கோதிக் மற்றும் அழிக்கோயில் நியோ ரோமன்ஸ் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இதனால் பல நூற்றாண்டுகளின் கலை மற்றும் கட்டிட மறைப்புகள் ஒரே ஆலயத்தில் இணைந்துள்ளன. அல்முதேனா என்ற பெயர் அரபு மொழி சொல்லான அல்முதைனா என்பதிலிருந்து வந்தது. அதற்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் என்று பொருள். 1908 திருத்தந்தை 10 பத்திநாதர் அல்முதேனா புனித மரியாவை நகரின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலராக அறிவித்தார். 8 இஸ்லாமிய படையெடுப்புகள் ஏற்பட்ட போது கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவின் திருவுருவத்தை நகர மதிலுக்குள் மறைத்து வைத்ததாக மரபு கூறுகிறது. 1885 மன்னர் 6 அல்போன்சோ மேட்ரிடை மீண்டும் கைப்பற்றிய பின் அந்த திருவுருவத்தை கண்டுபிடிக்க மக்கள் ஜபித்தனர். அப்போது நகர மதிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதன் உள்ளே மறைக்கப்பட்டிருந்த அன்னையின் திருவுருவம் வெளிப்பட்டதாகவும் அருகில் இருந்த விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டிருந்ததாகவும் மரபு தெரிவிக்கிறது. இது அல்முதேனா அன்னையின் முதல் பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. மற்றொரு மரபுப்படி ஒரு முற்றுகை காலத்தில் நகர மக்கள் பசியால் வாடிய போது அன்னையின் பரிந்துரையால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் மக்கள் உயிர் பிழைத்தனர். இந்த நிகழ்வு இன்று வரை அன்னையின் தாய்மையான பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. மதிலுக்குள் மறைக்கப்பட்டிருந்த அல்முதேனா அன்னையின் திருவுருவம் வெளிப்பட்டது போல் இறைவனின் அருளும் சரியான நேரத்தில் மனித வாழ்வில் வெளிப்படுகிறது என்பது இந்த பேராலயத்தின் மைய ஆன்மீக செய்தியாகும். இறுதியாக 7 சாண்டியாகோ பெர்னாவியூ மைதானத்தில் மறைமாவட்ட மக்களை சந்தித்து இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார் திருத்தந்தை அவர்கள்.
1: ஜூன் 7 ஞாயிறன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பிளாசா டி சிபிலஸ் சதுக்கத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் திருரத்த பெருவிழாவை முன்னிட்டு அங்கு திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை பவனியை வழிநடத்தினார். அத்திருப்பலியின் போது இடம்பெற்ற திருத்தந்தையின் மறைவுரை.
4: Al inicio de este viaje a España, presido esta celebración en el día de la solemnidad del Corpus Christi. Estamos reunidos en torno a la Eucaristía, el don de la presencia viva de Cristo en medio de nosotros.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்பெயினுக்கான எனது பயணத்தை நான் தொடங்கும் வேளையில் நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுவதால் என் இதயம் மற்றற்ற மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. நம்மிடையே வாழும் கிறிஸ்துவின் பிரசன்னமாக இருக்கும் விலைமதிப்பற்ற கொடையான நற்கருணையை வழிபட நாம் ஒன்று கூடுகிறோம். அவர் இறைவனின் அன்பால் நம்மை ஆளாக்கி தந்தை இறைவனுடனான நெருங்கிய உறவுக்குள் நம்மை வழிநடத்தும் வாழ்வின் அப்பமாக விளங்குகிறார். நற்கருணை மீதான பக்தி ஸ்பெயினின் விசுவாசத்திலும் வரலாற்றிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவின் திருவுடல் திருரத்த பெருவிழா பவனிகள் இந்த நாட்டின் ஆன்மீக வாழ்வு, கலாச்சாரம் மற்றும் மரபுகளை வடிவமைத்துள்ளன. மலர் விரிப்புகள், திருப்பாடல்கள், பீடங்கள் மற்றும் புனிதமான கொண்டாட்டங்கள் வெறும் அழகின் வெளிப்பாடுகளோ அல்லது நாட்டுப்புற கலைகளோ அல்ல. அவை தங்களுக்குள் தொடர்ந்து நடமாடும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது மக்கள் கொண்டுள்ள விசுவாசத்தின் வாழும் சாட்சியமாகும். நற்கருணை பவனியில் கிறிஸ்து தேவாலயத்தின் சுவர்களை தாண்டி தனது மக்களின் வீதிகள், வீடுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்குள் நுழைகிறார். அவர் பலவீனமானவர்களுக்கு ஆறுதலாகவும், நோயாளிகளுக்கு நம்பிக்கையாகவும், துன்பப்படுகிறவர்களுக்கு அமைதியாகவும், குடும்பங்களுக்கு ஒளியாகவும் வருகிறார். நற்கருணையில் நாம் ஆராதிக்கும் அதே ஆண்டவர்தான் ஏழைகளோடும், மற்றவர்களோடும், வேதனையில் இருப்பவர்களோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த கொண்டாட்டம் நற்கருணை பேழையை நமது வீதிகளின் வழியே சுமந்து செல்வதற்கு மட்டும் நம்மை அழைக்கவில்லை. மாறாக சுயநலம் மற்றும் அலட்சியத்தை கடந்து கிறிஸ்து நம்மை வழிநடத்த அனுமதிப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது. பாலைவனத்தில் தங்களுக்கு உணவளித்த ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவு கூர்ந்தது போல நாமும் இறைவனின் உண்மையுள்ள தன்மையை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். மனித இதயத்தின் ஆழமான பசியை தீர்க்க முடியாத சிலைகளைக் கொண்டு நாம் ஒருபோதும் அவரை இடமாற்றம் செய்துவிடக்கூடாது.
3: ஜூன் 7 ஞாயிறன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற உட்புற விளையாட்டு மற்றும் கலை அரங்கமான மூவிஸ்டார் அரங்கத்திற்கு சென்றார். அங்கு கலாச்சாரம், கலை, பொருளாதாரம் மற்றும் விளையாட்டுத் துறைகளை சார்ந்த தலைவர்கள், நிபுணர்கள் மற்றும் இளைஞர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை.
4: Queridos amigos, amigas, es un placer encontrarme con vosotros en este lugar. Un espacio que no solo acoge actividades deportivas, artísticas y culturales, sino emociones profundas del ser humano, la alegría, la admiración, el entusiasmo y la esperanza, así como la tristeza y la frustración, la admiración, el entusiasmo y la esperanza, así como la tristeza y la frustración. En este hermoso país es imposible no admirar la huella de creatividad que atraviesa su historia y da forma a su identidad. Una hermosura visible en sus ciudades, en sus calles, sus monumentos, en las plazas y jardines, en sus universidades e iglesias, en la música, la pintura, la danza, en su gastronomía.
3: அன்பான நண்பர்களே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்பெயின் நாடு அசாத்தியமான அழகு, படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார செழுமை நிறைந்த ஒரு தேசமாகும். அதன் நகரங்கள், வரலாற்று சின்னங்கள், பல்கலைக்கழகங்கள், தேவாலயங்கள், கலை, இசை மற்றும் மரபுகள் ஆகியவை இந்த நாட்டை வடிவமைத்த தலைமுறையினரின் அறிவுத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் ஆன்மாவை வெளிப்படுத்துகின்றன. இந்த பாரம்பரியத்தை நாம் வியந்து பாராட்டும் அதே வேளையில் நம்மிடம் நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் என்ன மாதிரியான பாரம்பரியத்தை விட்டு செல்ல போகிறோம்? இன்று நாம் எத்தகைய ஒரு சமூகத்தை உருவாக்கி வருகிறோம்? நமது உலகம் புதுமைகளை படைப்பதிலும், உற்பத்தி செய்வதிலும், தொடர்பு கொள்வதிலும் வியக்கத்தக்க திறன்களை கொண்டுள்ளது. ஆயினும் நாம் உருவாக்கும் படைப்புகளின் ஆன்மாவை காக்கவும் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் நமது உழைப்பின் ஆழமான நோக்கம் என்ன, அல்லது அது உண்மையாகவே யாருக்கு பயன்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நாம் வெறும் இயந்திரத்தனமாக செயல்படுபவர்களாக மாறி ஆபத்தை சந்திப்போம். திரு அவை சமகால உலகத்துடன் தொடர்ந்து உரையாடலில் ஈடுபட விரும்புகிறது. ஏனெனில் நன்மை, அழகு மற்றும் உண்மை ஆகியவற்றுக்கான தேடல் ஒவ்வொரு மனித இதயத்திலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஆனால் உண்மையான மனிதனாக இருப்பது என்பதன் பொருள் என்ன என்ற அடிப்படை கேள்வி இன்னும் நீடிக்கிறது. விசுவாசத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு மிக முழுமையான பதிலை வழங்குகிறார் என்றும், ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் வெளிப்படுத்துகிறார் என்றும் நாம் கண்டறிந்துள்ளோம். ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒருவரை ஒருவர் செவிமடுத்தல், மரியாதை மற்றும் மனித மாண்பு ஆகியவற்றின் அடிப்படையிலான உரையாடல் வலைப்பின்னல்களை உருவாக்குவது அவசியமாகும். பல்கலைக்கழகங்கள், வணிக நிறுவனங்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்கள் என அனைவரும் தங்களின் உழைப்பு மக்களை வெறும் லாபத்திற்கான அல்லது வெற்றிக்கான கருவிகளாக நடத்தாமல் அவர்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கான கூட்டு பொறுப்பை கொண்டுள்ளனர். குறிப்பாக தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது முதியவர்களையும் ஏழைகளையும் குரலற்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வலைப்பின்னல்களை கட்டியெழுப்புவது என்பது ஒன்றிணைந்து அழகை படைப்பதையும் குறிக்கிறது. கலை, இசை, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் விசுவாசம் ஆகியவை மனித ஆன்மாவை உயர்த்துவதோடு வாழ்க்கை என்பது வெறும் பொருள் சார்ந்த சாதனைகளையும் தாண்டியது என்பதை நமக்கு நினைவூட்டும் ஆற்றல் கொண்டவை. வரலாறு நெடுகிலும் கத்தோலிக்க விசுவாசம் இன்று வரை மனித குலத்தை வளப்படுத்தும் பல்வேறு உன்னதமான கலைப்படைப்புகளுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்துள்ளது.
1: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேச்சிட்டில் உள்ள நாடாளுமன்ற அவையில் ஸ்பெயினின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
5: Presidente del Gobierno, Presidente del Congreso de los Diputados, Presidente del Senado, Presidente del Tribunal Constitucional, Presidente del Tribunal Supremo del Consejo General del Poder Judicial, miembros del Congreso de los Diputados y del Senado, señoras y señores. Agradezco a la señora Presidenta sus amables palabras, así como la invitación que la sede apostólica ha recibido con ocasión de mi viaje a este país, así como la deferencia de acogerme en este histórico Palacio del Congreso de los Diputados, ámbito eminente de la vida institucional, jurídica y democrática del Reino de España. Vengo ante todos ustedes como obispo de Roma y pastor de la Iglesia Católica, consciente de que la misión confiada al sucesor del apóstol Pedro como principio y fundamento de unidad de los obispos y de los fieles coloca la Santa Sede de modo
1: மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களின் அன்பான வரவேற்பிற்கும் இந்த புகழ்பெற்ற அவையில் உரையாற்றும் வாய்ப்பளித்தமைக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ரோமின் ஆயராக நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் மனித குலத்திற்கும் பணிபுரியும் ஒரு செய்தியுடன் உங்கள் முன் நிற்கிறேன். சுதந்திரம், நீதி மற்றும் மனித மாண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கும் பொருட்டு நம்பிக்கை, பகுத்தறிவு, சட்டம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட ஒரு வளமான பாரம்பரியத்தை ஸ்பெயின் கொண்டுள்ளது. சலமான்காவின் ஞானம் முதல் சிறந்த சிந்தனையாளர்களின் பங்களிப்புகள் வரை ஒவ்வொரு மனிதரும் மதிக்கப்பட வேண்டிய மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய உள்ளார்ந்த மாண்பை கொண்டுள்ளனர் என்பதை உலகுக்கு உணர்த்த ஸ்பெயின் உதவியுள்ளது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் இயற்றும் சட்டங்கள் எத்தகைய மனிதர் குறித்த பார்வையை ஊக்குவிக்கின்றன, அந்த சட்டங்கள் எத்தகைய சமூகத்தை உருவாக்குகின்றன என்பதே அந்த கேள்வி. உண்மையிலேயே நீதியான ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மனிதனின் மீற முடியாத மாண்பை அங்கீகரிப்பதன் மூலம்தான் நிலைத்திருக்கிறது. இந்த மாண்பு அரசு அல்லது மாற்றத்திற்கு உட்பட பொது கருத்திலிருந்து வருவதில்லை. மாறாக இது அவர்கள் ஒரு மனிதராக இருப்பதாலேயே ஒவ்வொருவருக்கும் உரிமையாகிறது. இந்த காரணத்தினால் மனித வாழ்வை அதன் ஒரு நிலையிலும், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய கருவில் இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், ஏழைகள் மற்றும் மனதிற்குள்ளேயே வேதனையை அனுபவிப்பவர்கள் என அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஒரு தேசத்தின் மகத்துவம் என்பது அந்நாட்டிலுள்ள வலுக்குறைந்தவர்களை பாதுகாப்பதிலும் கவனித்துக் கொள்வதிலும் தான் அளவிடப்படுகிறது. பொது வாழ்வின் வழிகாட்டி பொதுநலனே, சமுதாயத்தின் அடித்தளமான குடும்பங்களே மனித நேயத்தின் முதல் பள்ளி. அங்குதான் அன்பு, பொறுப்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதேபோல் உண்மையை நாடி சமூகத்திற்கு சேவை செய்யும் வருங்கால சந்ததியை உருவாக்குவதில் கல்வி முதன்மை பங்கு வகிக்கிறது.
3: ஸ்பெயின் நாட்டிற்கு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூது பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு ஸ்பெயின் நாட்டு ஆயர் பேரவை சார்பில் மேட்ரிட் நகரில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஜூன் 8 திங்களன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேட்ரிடில் நடைபெற்ற ஸ்பெயின் நாட்டு ஆயர்களுடனான சிறப்பு சந்திப்பில் ஆயர் பேரவையின் தலைவரான பேரருள் திரு லூயிஸ் ஜாவியர் அர்குயேலோ கார்சியா திருத்தந்தையை வரவேற்று பேசினார். அவர் தனது வரவேற்பு உரையில், திருத்தந்தையை நாங்கள் எங்களது பொது அவை கூட்டங்களை நடத்தும் இதே புனித இடத்தில் உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பேதுருவின் வாரிசான உங்களது வருகை நாங்கள் அனைவரும் திருத்தூதர்களின் வழியில் இணைந்து செயல்படுகிறோம் என்ற விழிப்புணர்வை எங்களில் புதுப்பித்துள்ளது. திருத்தந்தையோடு கொண்டுள்ள விசுவாச உறவு எங்களது திருத்தூது ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் 1966 தொடங்கப்பட்ட ஸ்பெயின் ஆயர் பேரவை தனது 60வது ஆண்டு நிறைவை இந்த 2026 ஆண்டில் கொண்டாடுவதை சுட்டிக்காட்டிய பேரருள் திரு லூயிஸ் ஜாவியர், இக்கொண்டாட்டத்தின் உச்சக்கட்ட நிகழ்வாக திருத்தந்தையின் இந்த வருகை அமைந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். தற்போது ஸ்பெயினில் 69 மறைமாவட்டங்கள் உள்ளதாகவும், அவற்றில் 15 பேராயர்கள், 49 மறைமாவட்ட ஆயர்கள், 11 உதவி ஆயர்கள் மற்றும் 48 ஓய்வு பெற்ற ஆயர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் விவரித்தார். கடந்த 60 ஆண்டுகளில் ஸ்பெயின் சமூகம் எதிர்கொண்ட அதிவேக கலாச்சார மாற்றங்கள் மற்றும் மதச்சார்பின்மை சவால்கள் குறித்து பேசிய பேரவைத் தலைவர், உலகளாவிய ஆயர்கள் மாமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஸ்பெயின் திரு அவை 2026-2030 ஆண்டிற்கான தனது புதிய மேய்ப்பு பணி நெறிமுறைகளை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். புறப்பட்டு போங்கல் என்ற விவிலிய பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டுதல் திட்டம் தற்போது ஸ்பெயினுக்கு வருகை தந்துள்ள திருத்தந்தை வழங்கவிருக்கும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் முழுமை பெற தயாராக காத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். இறுதியாக, திருத்தந்தையின் போதனைகள் ஸ்பெயின் நாட்டு நம்பிக்கையாளர்களின் பார்வையை இயேசு கிறிஸ்துவை நோக்கி உயர்த்த உதவும் என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர், தந்தையாம் இறைவனின் அளவற்ற இரக்கத்தின் சாட்சிகளாகவும் நற்செய்தி பணியாளர்களாகவும் எங்களை புதுப்பிக்க உங்களது வார்த்தைகள் வழிவகுக்கும் என்றும் கூறி தனது உரையை நிறைவு செய்தார்.
1: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள ஆயர் பேரவையின் தலைமையகத்தில் ஸ்பெயின் நாட்டு ஆயர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை: அன்புமிக்க ஆயர்களே, எனது ஸ்பெயின் நாட்டு திருத்தூது பயணத்தின் போது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் பற்றுறுதி மிக்க பணிகளுக்காகவும் இறை மக்கள் வழியாக பேசும் கடவுளின் குரலை ஆழமாக கேட்க நம்மை அழைக்கும் கூட்டொருங்கிய பாதையில் நீங்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பிற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இறைவனை இலக்காக கொண்ட ஒரு பயணத்தின் உருவகத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். திருப்பயணிகளாகிய நாம் சுதந்திரத்தோடும் துணிச்சலோடும் முன்னேற அழைக்கப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும் செல்வங்களை பாதுகாத்து கொண்டு நமது பணியை நிறைவேற்றுவதற்கு உதவாத கட்டமைப்புகளையும் பழக்க வழக்கங்களையும் இனி நாம் விட்டுவிட வேண்டும். ஸ்பெயின் நாடு அளப்பரிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. அது நற்செய்தி அறிவிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் ஒரு வலிமையான ஊற்றாக இன்றும் விளங்குகிறது. இந்த வளமான பாரம்பரியம் இன்றைய மக்களின் வாழ்வில் தொடர்ந்து கனிகளை தருவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்மோடு இருக்கும் மிகப்பெரிய செல்வங்களில் இறை வார்த்தையையும் நற்கருணையும் முதன்மையானவை. இவை விருப்ப தேர்வுகள் அல்ல, மாறாக நமது பயணத்தை தாங்கி நிற்கும் மற்றும் நமது பயணிகளுக்கு அர்த்தமளிக்கும் இன்றியமையாத ஊட்டமாகும். நற்செய்தியை திறம்பட அறிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். இன்றைய சமூக கலாச்சார பன்முகத்தன்மை, இடம்பெயர்வு, மதச்சார்பின்மை மற்றும் எண்ணிம புரட்சியால் அடையாளப்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தின் சிறந்த மறைப்பணியாளர்களைப் போல புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளவும் மரியாதைக்குரிய உரையாடல்களில் ஈடுபடவும் நற்செய்தி ஒவ்வொரு இதயத்தையும் சென்றடைய உதவும் பாலங்களை உருவாக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். திருவ முனைப்பும் பிரிவினையும் அதிகரித்து வரும் உலகில் திரு அவை ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்க வேண்டும். ஆயர்கள் ஆகிய நாம் ஒற்றுமையை பாதுகாக்கவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் காயங்களை ஆற்றவும் இறை மக்கள் மீது தூய ஆவியார் பொழியவும் பல்வேறு கனிகளையும் அருள் கொடைகளையும் வரவேற்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையான ஒன்றிப்பே ஒரு ஆற்றல் மிக்க சான்றாகவும் மறைப்பணி வலிமையின் ஊற்றாகவும் மாறுகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 2 மற்றும் 3 நிகழ்வுகள்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் 3 இன்று ஜூன் 8 திங்கட்கிழமை தொடங்கியிருக்கிறார்.
3: காலை மணி 9:30 தூதரக மையத்தில் ஸ்பெயின் நாட்டின் பிரதம மந்திரியை சந்திக்கிறார். பின்னர் காலை மணி 10:30 ஸ்பெயின் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். கத்தோலிக்க வரலாற்றிலேயே ஒரு திருத்தந்தை ஸ்பெயின் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றுவது இதுவே முதல் முறை. பின்னர் முற்பகல் மணி 11:30

0: மையத்தின் அடிக்கல்லை நாட்டினார். 1883 தொடங்கிய கட்டுமானம் 1993 மட்டுமே நிறைவடைந்தது. எனவே இது ஐரோப்பாவில் மிக நீண்டகாலம் கட்டப்பட்ட பேராலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அல்முதேனா பேராலயத்தின் தனிச்சிறப்பு அதன் கலப்பு கட்டிடக்கலையாகும். வெளிப்புறம் நியோ கிளாசிக்கல், உள்ளகம் நியோ கோதிக் மற்றும் அடிக்கோயில் நியோ ரோமன்ஸ் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இதனால் பல நூற்றாண்டுகளின் கலை மற்றும் கட்டிட மறைப்புகள் ஒரே ஆலயத்தில் இணைந்துள்ளன. அல்முதேனா என்ற பெயர் அரபு மொழி சொல்லான அல்முதேனா என்பதிலிருந்து வந்தது. அதற்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் என்று பொருள். 1908 திருத்தந்தை 10 பத்திநாதர் அல்முதேனா புனித மரியாவை நகரின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலராக அறிவித்தார். 8 இஸ்லாமிய படையெடுப்புகள் ஏற்பட்ட கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவின் திருவுருவத்தை நகர மதிலுக்குள் மறைத்து வைத்ததாக மரபு கூறுகிறது. 1885 மன்னர் ஆறாம் அல்போன்சோ மேட்ரிடை மீண்டும் கைப்பற்றிய பின் அந்த திருவுருவத்தை கண்டுபிடிக்க மக்கள் ஜபித்தனர். அப்போது நகர மதிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதன் உள்ளே மறைக்கப்பட்டிருந்த அன்னையின் திருவுருவம் வெளிப்பட்டதாகவும் அருகில் இருந்த விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டிருந்ததாகவும் மரபு தெரிவிக்கிறது. இது அல்முதேனா அன்னையின் முதல் பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. மற்றொரு மரபுப்படி ஒரு முற்றுகை காலத்தில் நகர மக்கள் பசியால் வாடிய போது அன்னையின் பரிந்துரையால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் மக்கள் உயிர் பிழைத்தனர். இந்த நிகழ்வு இன்று வரை அன்னையின் தாய்மையான பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. மதிலுக்குள் மறைக்கப்பட்டிருந்த அல்முதேனா அன்னையின் திருவுருவம் வெளிப்பட்டது போல் இறைவனின் அருளும் சரியான நேரத்தில் மனித வாழ்வில் வெளிப்படுகிறது என்பது இந்த பேராலயத்தின் மைய ஆன்மீக செய்தியாகும். இறுதியாக 7 சாண்டியாகோ பெர்னாவியூ மைதானத்தில் மறைமாவட்ட மக்களை சந்தித்து இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார் திருத்தந்தை அவர்கள்.
1: ஜூன் 7 ஞாயிறன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பிளாசா டி சிபிலஸ் சதுக்கத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் திருரத்த பெருவிழாவை முன்னிட்டு அங்கு திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை பவனியை வழிநடத்தினார். அத்திருப்பலியின் போது இடம்பெற்ற திருத்தந்தையின் மறைவுரை.
2: Con el corazón colmado de alegría al inicio de este viaje a España, presido esta celebración en el día de la solemnidad del Corpus Christi. Estamos reunidos en torno a la Eucaristía, el don de la presencia viva de Cristo en medio de nosotros.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்பெயினுக்கான எனது பயணத்தை நான் தொடங்கும் வேளையில் நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுவதால் என் இதயம் மற்றற்ற மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. நம்மிடையே வாழும் கிறிஸ்துவின் பிரசன்னமாக இருக்கும் விலைமதிப்பற்ற கொடையான நற்கருணையை வழிபட நாம் ஒன்று கூடுகிறோம். அவர் இறைவனின் அன்பால் நம்மை ஆளாக்கி தந்தை இறைவனுடனான நெருங்கிய உறவுக்குள் நம்மை வழிநடத்தும் வாழ்வின் அப்பமாக விளங்குகிறார். நற்கருணை மீதான பக்தி ஸ்பெயினின் விசுவாசத்திலும் வரலாற்றிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா பவனிகள் இந்த நாட்டின் ஆன்மீக வாழ்வு, கலாச்சாரம் மற்றும் மரபுகளை வடிவமைத்துள்ளன. மலர் விரிப்புகள், திருப்பாடல்கள், பீடங்கள் மற்றும் புனிதமான கொண்டாட்டங்கள் வெறும் அழகின் வெளிப்பாடுகளோ அல்லது நாட்டுப்புற கலைகளோ அல்ல. அவை தங்களுக்குள் தொடர்ந்து நடமாடும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது மக்கள் கொண்டுள்ள விசுவாசத்தின் வாழும் சாட்சியமாகும். நற்கருணை பவனியில் கிறிஸ்து தேவாலயத்தின் சுவர்களை தாண்டி தனது மக்களின் வீதிகள், வீடுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்குள் நுழைகிறார். அவர் பலவீனமானவர்களுக்கு ஆறுதலாகவும், நோயாளிகளுக்கு நம்பிக்கையாகவும், துன்பப்படுகிறவர்களுக்கு அமைதியாகவும், குடும்பங்களுக்கு ஒளியாகவும் வருகிறார். நற்கருணையில் நாம் ஆராதிக்கும் அதே ஆண்டவர்தான் ஏழைகளோடும் மற்றவர்களோடும் வேதனையில் இருப்பவர்களோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த கொண்டாட்டம் நற்கருணை பேழையை நமது வீதிகளின் வழியே சுமந்து செல்வதற்கு மட்டும் நம்மை அழைக்கவில்லை. மாறாக சுயநலம் மற்றும் அலட்சியத்தை கடந்து கிறிஸ்து நம்மை வழிநடத்த அனுமதிப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது. பாலைவனத்தில் தங்களுக்கு உணவளித்த ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவு கூர்ந்தது போல நாமும் இறைவனின் உண்மையுள்ள தன்மையை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். மனித இதயத்தின் ஆழமான பசியை தீர்க்க முடியாத சிலைகளை கொண்டு நாம் ஒருபோதும் அவரை இடமாற்றம் செய்துவிடக்கூடாது.
0: ஜூன் 7 ஞாயிறன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற உட்புற விளையாட்டு மற்றும் கலையரங்க

0: அரங்கமான மூவி ஸ்டார் அரங்கத்திற்கு சென்றார். அங்கு கலாச்சாரம், கலை, பொருளாதாரம் மற்றும் விளையாட்டுத் துறைகளை சார்ந்த தலைவர்கள், நிபுணர்கள் மற்றும் இளைஞர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை.
1: Queridos amigos, amigas, es un placer encontrarme con vosotros en este lugar, un espacio que no solo acoge actividades deportivas, artísticas y culturales, sino emociones profundas del ser humano, la alegría, la admiración, el entusiasmo y la esperanza, así como la tristeza y la frustración, la admiración, el entusiasmo y la esperanza, así como la tristeza y la frustración. En este hermoso país es imposible no admirar la huella de creatividad que atraviesa su historia y da forma a su identidad. Una hermosura visible en sus ciudades, en sus calles, sus monumentos, en las plazas y jardines, en sus universidades e iglesias, en la música, la pintura, la danza, en su gastronomía.
0: அன்பான நண்பர்களே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்பெயின் நாடு அசாத்தியமான அழகு, படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார செழுமை நிறைந்த ஒரு தேசமாகும். அதன் நகரங்கள், வரலாற்று சின்னங்கள், பல்கலைக்கழகங்கள், தேவாலயங்கள், கலை, இசை மற்றும் மரபுகள் ஆகியவை இந்த நாட்டை வடிவமைத்த தலைமுறையினரின் அறிவுத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் ஆன்மாவை வெளிப்படுத்துகின்றன. இந்த பாரம்பரியத்தை நாம் வியந்து பாராட்டும் அதே வேளையில் நம்மிடம் நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் என்ன மாதிரியான பாரம்பரியத்தை விட்டு செல்ல போகிறோம்? இன்று நாம் எத்தகைய ஒரு சமூகத்தை உருவாக்கி வருகிறோம்? நமது உலகம் புதுமைகளை படைப்பதிலும், உற்பத்தி செய்வதிலும், தொடர்பு கொள்வதிலும் வியக்கத்தக்க திறன்களை கொண்டுள்ளது. ஆயினும் நாம் உருவாக்கும் படைப்புகளின் ஆன்மாவை காக்கவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். இல்லையெனில் நமது உழைப்பின் ஆழமான நோக்கம் என்ன, அல்லது அது உண்மையாகவே யாருக்கு பயன்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நாம் வெறும் இயந்திரத்தனமாக செயல்படுபவர்களாக மாறி ஆபத்தை சந்திப்போம். திரு அவை சமகால உலகத்துடன் தொடர்ந்து உரையாடலில் ஈடுபட விரும்புகிறது. ஏனெனில் நன்மை, அழகு மற்றும் உண்மை ஆகியவற்றுக்கான தேடல் ஒவ்வொரு மனித இதயத்திலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஆனால் உண்மையான மனிதனாக இருப்பது என்பதன் பொருள் என்ன என்ற அடிப்படை கேள்வி இன்னும் நீடிக்கிறது. விசுவாசத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு மிக முழுமையான பதிலை வழங்குகிறார் என்றும், ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் வெளிப்படுத்துகிறார் என்றும் நாம் கண்டறிந்துள்ளோம். ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒருவரை ஒருவர் செவிமடுத்தல், மரியாதை மற்றும் மனித மாண்பு ஆகியவற்றின் அடிப்படையிலான உரையாடல் வலைப்பின்னல்களை உருவாக்குவது அவசியமாகும். பல்கலைக்கழகங்கள், வணிக நிறுவனங்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்கள் என அனைவரும் தங்களின் உழைப்பு மக்களை வெறும் லாபத்திற்கான அல்லது வெற்றிக்கான கருவிகளாக நடத்தாமல் அவர்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கான கூட்டு பொறுப்பை கொண்டுள்ளனர். குறிப்பாக தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது முதியவர்களையும், ஏழைகளையும், குரலற்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வலைப்பின்னல்களை கட்டியெழுப்புவது என்பது ஒன்றிணைந்து அழகை படைப்பதையும் குறிக்கிறது. கலை, இசை, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் விசுவாசம் ஆகியவை மனித ஆன்மாவை உயர்த்துவதோடு, வாழ்க்கை என்பது வெறும் பொருள் சார்ந்த சாதனைகளையும் தாண்டியது என்பதை நமக்கு நினைவூட்டும் ஆற்றல் கொண்டவை. வரலாறு நெடுகிலும் கத்தோலிக்க விசுவாசம் இன்று வரை மனித குலத்தை வளப்படுத்தும் பல்வேறு உன்னதமான கலைப்படைப்புகளுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்துள்ளது.
2: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட்டில் உள்ள நாடாளுமன்ற அவையில் ஸ்பெயினின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை.
1: Presidente del Senado, Presidente del Tribunal Constitucional, Presidente del Tribunal Supremo del Consejo General del Poder Judicial, miembros del Congreso, de los diputados y del Senado, señoras y señores. Agradezco a la señora Presidenta sus amables palabras, así como la invitación que la sede apostólica ha recibido con ocasión de mi viaje a este país, así como la deferencia de acogerme en este histórico Palacio del Congreso de los Diputados, ámbito eminente de la vida institucional, jurídica y democrática del Reino de España. Vengo ante todos ustedes como obispo de Roma y pastor de la Iglesia Católica, consciente de que la misión confiada al sucesor del apóstol Pedro, como principio
3: y fundamento de unidad de los obispos y de los fieles, coloca la Santa Sede de modo...
2: மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தங்களின் அன்பான வரவேற்பிற்கும் இந்த புகழ்பெற்ற அவையில் உரையாற்றும் வாய்ப்பளித்தமைக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ரோமின் ஆயராக நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் மனித குலத்திற்கும் பணிபுரியும் ஒரு செய்தியுடன் உங்கள் முன் நிற்கிறேன். சுதந்திரம், நீதி மற்றும் மனித மாண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கும் பொருட்டு நம்பிக்கை, பகுத்தறிவு, சட்டம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட ஒரு வளமான பாரம்பரியத்தை ஸ்பெயின் கொண்டுள்ளது. சலமான்காவின் ஞானம் முதல் சிறந்த சிந்தனையாளர்களின் பங்களிப்புகள் வரை ஒவ்வொரு மனிதரும் மதிக்கப்பட வேண்டிய மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய உள்ளார்ந்த மாண்பை கொண்டுள்ளனர் என்பதை உலகுக்கு உணர்த்த ஸ்பெயின் உதவியுள்ளது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் இயற்றும் சட்டங்கள் எத்தகைய மனிதர் குறித்த பார்வையை ஊக்குவிக்கின்றன, அந்த சட்டங்கள் எத்தகைய சமூகத்தை உருவாக்குகின்றன என்பதே அந்த கேள்வி. உண்மையிலேயே நீதியான ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மனிதனின் மீற முடியாத மாண்பை அங்கீகரிப்பதன் மூலம்தான் நிலைத்திருக்கிறது. இந்த மாண்பு அரசு அல்லது மாற்றத்திற்கு உட்பட பொது கருத்திலிருந்து வருவதில்லை. மாறாக இது அவர்கள் ஒரு மனிதராக இருப்பதாலேயே ஒவ்வொருவருக்கும் உரிமையாகிறது. இந்த காரணத்தினால் மனித வாழ்வை அதன் ஒரு நிலையிலும், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய கருவில் இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், ஏழைகள் மற்றும் மனதிற்குள்ளேயே வேதனையை அனுபவிப்பவர்கள் என அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஒரு தேசத்தின் மகத்துவம் என்பது அந்நாட்டிலுள்ள வலுக்குறைந்தவர்களை பாதுகாப்பதிலும் கவனித்துக் கொள்வதிலும் தான் அளவிடப்படுகிறது. பொது வாழ்வின் வழிகாட்டி பொதுநலனே, சமுதாயத்தின் அடித்தளமான குடும்பங்களே மனித நேயத்தின் முதல் பள்ளி. அங்குதான் அன்பு, பொறுப்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதேபோல் உண்மையை நாடி சமூகத்திற்கு சேவை செய்யும் வருங்கால சந்ததியை உருவாக்குவதில் கல்வி முதன்மை பங்கு வகிக்கிறது.
0: ஸ்பெயின் நாட்டிற்கு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூது பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு ஸ்பெயின் நாட்டு ஆயர் பேரவை சார்பில் மேட்ரிட் நகரில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஜூன் 8 திங்களன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேட்ரிடில் நடைபெற்ற ஸ்பெயின் நாட்டு ஆயர்களுடனான சிறப்பு சந்திப்பில் ஆயர் பேரவையின் தலைவரான பேரருள் திரு லூயிஸ் ஜாவியர் அர்குயேலோ கார்சியா திருத்தந்தையை வரவேற்று பேசினார். அவர் தனது வரவேற்பு உரையில், திருத்தந்தையை நாங்கள் எங்களது பொது அவை கூட்டங்களை நடத்தும் இதே புனித இடத்தில் உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பேதுருவின் வாரிசான உங்களது வருகை, நாங்கள் அனைவரும் திருத்தூதர்களின் வழியில் இணைந்து செயல்படுகிறோம் என்ற விழிப்புணர்வை எங்களில் புதுப்பித்துள்ளது. திருத்தந்தையோடு கொண்டுள்ள விசுவாச உறவு எங்களது திருத்தூது ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் 1966 தொடங்கப்பட்ட ஸ்பெயின் ஆயர் பேரவை தனது 60வது ஆண்டு நிறைவை இந்த 2026 ஆண்டில் கொண்டாடுவதை சுட்டிக்காட்டிய பேரருள் திரு லூயிஸ் ஜாவியர், இக்கொண்டாட்டத்தின் உச்சக்கட்ட நிகழ்வாக திருத்தந்தையின் இந்த வருகை அமைந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். தற்போது ஸ்பெயினில் 69 மறைமாவட்டங்கள் உள்ளதாகவும், அவற்றில் 15 பேராயர்கள், 49 மறைமாவட்ட ஆயர்கள், 11 உதவி ஆயர்கள் மற்றும் 48 ஓய்வு பெற்ற ஆயர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் விவரித்தார். கடந்த 60 ஆண்டுகளில் ஸ்பெயின் சமூகம் எதிர்கொண்ட அதிவேக கலாச்சார மாற்றங்கள் மற்றும் மதச்சார்பின்மை சவால்கள் குறித்து பேசிய பேரவைத் தலைவர், உலகளாவிய ஆயர்கள் மாமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஸ்பெயின் திரு அவை 2026-2030 ஆண்டிற்கான தனது புதிய மேய்ப்பு பணி நெறிமுறைகளை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். புறப்பட்டு போங்கல் என்ற விவிலிய பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டுதல் திட்டம் தற்போது ஸ்பெயினுக்கு வருகை தந்துள்ள திருத்தந்தை வழங்கவிருக்கும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் முழுமை பெற தயாராக காத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். இறுதியாக, திருத்தந்தையின் போதனைகள் ஸ்பெயின் நாட்டு நம்பிக்கையாளர்களின் பார்வையை இயேசு கிறிஸ்துவை நோக்கி உயர்த்த உதவும் என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர், தந்தையாம் இறைவனின் அளவற்ற இரக்கத்தின் சாட்சிகளாகவும் நற்செய்தி பணியாளர்களாகவும் எங்களை புதுப்பிக்க உங்களது வார்த்தைகள் வழிவகுக்கும் என்றும் கூறி தனது உரையை நிறைவு செய்தார்.
2: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள ஆயர் பேரவையின் தலைமையகத்தில் ஸ்பெயின் நாட்டு ஆயர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை, அன்புமிக்க ஆயர்களே, எனது ஸ்பெயின் நாட்டு திருத்தூது பயணத்தின் போது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் பற்றுறுதி மிக்க பணிகளுக்காகவும் இறை மக்கள் வழியாக பேசும் கடவுளின் குரலை ஆழமாக கேட்க நம்மை அழைக்கும் கூட்டொருங்கிய பாதையில் நீங்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பிற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இறைவனை இலக்காக கொண்ட ஒரு பயணத்தின் உருவகத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். திருப்பயணிகளாகிய நாம் சுதந்திரத்தோடும் துணிச்சலோடும் முன்னேற அழைக்கப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும் செல்வங்களை பாதுகாத்து கொண்டு நமது பணியை நிறைவேற்றுவதற்கு உதவாத கட்டமைப்புகளையும் பழக்க வழக்கங்களையும் இனி நாம் விட்டுவிட வேண்டும். ஸ்பெயின் நாடு அளப்பரிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. அது நற்செய்தி அறிவிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் ஒரு வலிமையான ஊற்றாக இன்றும் விளங்குகிறது. இந்த வளமான பாரம்பரியம் இன்றைய மக்களின் வாழ்வில் தொடர்ந்து கனிகளை தருவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்மோடு இருக்கும் மிகப்பெரிய செல்வங்களில் இறை வார்த்தையையும் நற்கருணையும் முதன்மையானவை. இவை விருப்ப தேர்வுகள் அல்ல, மாறாக நமது பயணத்தை தாங்கி நிற்கும் மற்றும் நமது பயணிகளுக்கு அர்த்தமளிக்கும் இன்றியமையாத ஊட்டமாகும். நற்செய்தியை திறம்பட அறிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். இன்றைய சமூக கலாச்சார பன்முகத்தன்மை, இடம்பெயர்வு, மதச்சார்பின்மை மற்றும் எண்ணிம புரட்சியால் அடையாளப்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தின் சிறந்த மறைப்பணியாளர்களைப் போல புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளவும் மரியாதைக்குரிய உரையாடல்களில் ஈடுபடவும் நற்செய்தி ஒவ்வொரு இதயத்தையும் சென்றடைய உதவும் பாலங்களை உருவாக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். திருவ முனைப்பும் பிரிவினையும் அதிகரித்து வரும் உலகில் திரு அவை ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்க வேண்டும். ஆயர்களாகிய நாம் ஒற்றுமையை பாதுகாக்கவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் காயங்களை ஆற்றவும் இறைமக்கள் மீது தூய ஆவியார் பொழியவும் பல்வேறு கனிகளையும் அருள் கொடைகளையும் வரவேற்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையான ஒன்றிப்பே ஒரு ஆற்றல் மிக்க சான்றாகவும் மறைப்பணி வலிமையின் ஊற்றாகவும் மாறுகிறது.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 3rd and 4th நாள் நிகழ்வுகள்.
2: ஸ்பெயின் நாட்டிற்கான தனது அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணத்தின் முக்கிய கட்டமாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 9 இன்று மேட்ரிட் நகரிலிருந்து பார்சிலோனா நகருக்கு செல்கிறார். மேட்ரிட் நகரின் பயண திட்டங்களை நிறைவு செய்யும் விதமாக இன்று காலை மணி 10:20 மேட்ரிடில் உள்ள ஐஃபெமா கண்காட்சி மையத்தின் 3rd அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் திருத்தந்தை கலந்து கொள்கிறார். அங்கு தன்னார்வலர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். அந்த சந்திப்பை தொடர்ந்து காலை மணி 11:10 மேட்ரிடின் அடோல்ஃபோ சுவாராஸ் பராஹாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் பார்சிலோனா புறப்படுகிறார். மதியம் மணி 12:25 பார்சிலோனாவின் ஜோசப் தரடெல்லாஸ் எல்பிராட் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு திருத்தந்தைக்கு அரசு அதிகாரிகளும் திரு அவை தலைவர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். பார்சிலோனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1 அளவில் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க புனித சிலுவை மற்றும் புனித யுலாலியா பேராலயத்தை வந்தடைகிறார். அங்கு நூற்றுக்கணக்கான நம்பிக்கையாளர்களின் வாழ்த்துளிக்கு இடையே நடைபெறும் சிறப்பு நண்பகல் ஜப வழிபாட்டிற்கு திருத்தந்தை தலைமை தாங்குகிறார். இன்றைய நாளின் இறுதி நிகழ்வாக இரவு 8 லூயிஸ் காம்பனிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்கும் எழுச்சிமிகு இரவு விழிப்பு வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்.
1: மேட்ரிட் நகரின் அல்முதேனா பேராலயத்தில் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்றார். இந்நிகழ்வில் மாட்ரிட், அல்காலா மற்றும் கெட்டாப் ஆகிய இடங்களில் இருந்து வந்த அருள் பணித்துவ மாணவர்கள், துறவியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டு அரசி சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்தந்தை ஆட்சி வரும் புனித பேதுருவின் வழிவந்த திருத்தந்தை பணியை மேட்ரிட் மற்றும் அதன் திருஅவை மாநிலத்தின் பாதுகாவலியான அல்மோதேனாவின் அன்னை மரியாளின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக கூறிய கர்தினால், மேட்ரிட் நகரின் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் அல்மோதேனா கன்னிமரியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். பல தலைமுறைகளாக அன்னை மரியா நம்பிக்கை, குணமளிப்பு, ஆறுதல் மற்றும் எதிர்நோக்கின் ஊற்றாக இருந்து வருகிறார் என்று கூறிய கர்தினால், அல்முதேனா என்ற பெயர் அரபு மொழியில் அல் முதைனா அதாவது கோட்டை அல்லது அரண் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்றும், அன்னை மரியா இது நம்பிக்கையின் புகழிடமாகவும் எதிர்நோக்கின் காவலராகவும் திகழ்வதை எடுத்துரைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஒரு பழமையான மரபை நினைவு கூர்ந்த அவர், படைப்பின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த அன்னை மரியாவின் திருவுருவம் பின்னர் நகரத்தின் மதில்களுக்குள் 2 எரியும் மெழுகுவத்திகளுக்குள் கண்டெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். அன்றிலிருந்து உள்ளூர் திரு அவை அன்னை மரியா தாய்மை கூறிய பராமரிப்புடன் வழிநடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய கண்ணுக்கு தெரியாத சுவர்களான பயம், தனிமை, அலட்சியம் மற்றும் பிளவு ஆகியவை மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய கருதினால் அவர்கள், அன்னை மரியாவை உற்று நோக்குவதன் மூலம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் இணைக்கும் பாலங்களை உருவாக்கவும், அமைதியை வளர்க்கவும், சகோதரத்துவம் மிக்க சமூகங்களை உருவாக்கவும் ஊக்கம் பெறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதியாக திரு அவையை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த அவருக்கு நன்றி தெரிவித்து தனது வரவேற்பு உரையை நிறைவு செய்தார்.
2: June 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள அல்முதேனாவின் புனித மரியாள் பேராலயத்திற்கு சென்று அங்கு இடம்பெற்ற வழிபாட்டில் பங்கு கொண்டு திருத்தந்தை உரை நிகழ்த்தினார். அவ்வழிபாட்டில் இடம்பெற்ற திருத்தந்தையின் உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, மேட்ரிட் பேராயர் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அன்போடு ஆற்றிய நல்வரவேற்பு உரையாடலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறை மாவட்டத்தின் அன்னையாகவும் பாதுகாவலியாகவும் விளங்கும் அல்முதேனா அன்னைக்கு தங்களது பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்று இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டின் போது அன்னை மரியாளின் மீது திருத்தந்தையாகிய நான் கொண்டுள்ள ஆழமான பாசத்தின் அடையாளமாக அவரது பாதங்களில் தங்க ரோஜாவை சமர்ப்பிக்கிறேன். மேட்ரிட் நகரின் எண்ணற்ற தலைமுறை நம்பிக்கையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக தனது தெய்வீக மகனை தனது கைகளில் ஏந்தி நமக்கு காட்சியளிக்கும் இந்த தூய அன்னை மரியாளின் திருவுருவப்படத்தை மிகுந்த பக்தியோடு வணங்கி வந்துள்ளனர். கிறிஸ்தவ சமூகத்திற்கு பெரும் சவால்கள் நிறைந்த கடினமான காலகட்டங்கள் ஏற்பட்டபோது அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் பாதுகாப்பிற்காக இந்நகரத்தின் பாதுகாப்பு அரண் சுவர்களுக்குள் ஒரு மறைவான பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டதாக பாரம்பரிய வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. அவ்வாறே அந்த திருவுருவம் பல ஆண்டுகளாக அங்கு மறைந்திருந்தது. பின்னர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அந்த சுவரின் ஒரு பகுதி அதிசயமாக இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து எவ்வித சேதமும் இன்றி முழுமையாக அப்படியே அந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. உங்களால் ஆழமாக போற்றப்படும் இந்த தொன்மையான மரியன்னை பக்தி உங்கள் மக்களுக்கு உயிர் கொடுக்கும் கிறிஸ்தவ வேர்களின் அடையாளமாகும். உங்களது நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து தாங்கி பிடிக்கும் மாபெரும் நம்பிக்கையின் அடையாளமும் இதுவே. இடிந்து விழுந்த ஒரு சுவரின் வழியாகத்தான் அன்னை தனது மக்களோடு மீண்டும் இணைந்தார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏனெனில் இயேசு தனது தூய அன்னையின் வழியாக நாம் பின்பற்ற அழைக்கும் பாதையை இது சுட்டி காட்டுகிறது. ஆரம்பத்தில் ஒரு சுவர் இடிந்து விழும்போது சத்தமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு. இருப்பினும் அது புதிய இடங்களை திறக்கிறது, நல்வாய்ப்புகளை மீட்டெடுக்கிறது, மேலும் மறுசீரமைப்பிற்கான ஊக்கத்தை தருகிறது. இன்றைய நம் சமுதாயத்தில் மக்களை பாதுகாக்காமல் மாறாக அவர்களை பிரித்து தூரப்படுத்தி தனிமைப்படுத்தும் சுவர்கள் இன்னும் பல உள்ளன. சில நேரங்களில் அந்த சுவர்களுக்கு அப்பால் என்ன இருக்குமோ என்ற பயத்தினால் நாம் அவற்றை அப்படியே ஆதரித்து சொகுசாக வாழ நினைக்கிறோம், அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவற்றை அப்படியே புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் அல்முதேனா அன்னை தனது பிரசன்னத்தாலும் அன்பான பாதுகாப்பாலும் நமக்கு வேறு ஒன்றை சொல்கிறார். புதிய ஆழமான மற்றும் நிலையான ஒன்றை நாம் உருவாக்க வேண்டுமானால் சுவர்களை தகர்த்தெறிய நாம் தயாராக இருக்க வேண்டும். புதிய தொடக்கங்களுக்கு திறந்த வெளிகள் தேவை. அப்போதுதான் நம்மால் மீண்டும் எல்லையை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவர் தனது தூய மக்களோடு நடந்து வருகிறார். அவர்களின் பயங்களை கேட்கிறார். நன்மைக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களது நம்பிக்கை சாட்சியத்தில் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போதுதான் தந்தையாம் இறைவனின் அன்பான திட்டத்தை உங்களால் தியானிக்க முடியும். பிறரன்பு பணியில் தொய்வடையாமல் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாய் இணைந்திருங்கள். நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுலகில் உங்களது ஆன்மீக பணியில் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள். ஆண்டவரின் பெருமையை உலகறிய செய்து தனது மீட்பராகிய இறைவனில் எப்போதுமே அகமகிழ்ந்து பாடிய மகிழ்ச்சி பாடலின் நாயகியாம் அல்முதேனா அன்னை மரியாளின் முன்மாதிரியாலும் அவரது பரிந்துரையாலும் இயேசுவின் மீதும் திரு அவையின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாச அன்பை இறைவன் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகிறேன். உலகளாவிய ஒற்றுமை, சகோதரத்துவ தோழமை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை மீண்டும்
1: மேட்ரிட்டில் உள்ள உலக புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னாபியோ அரங்கில் மறைமாவட்ட சமூகம் பங்கேற்க சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட்டின் பேராயர் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ சிறப்பான வரவேற்பு உரை ஆற்றினார். புனித அகஸ்தினாரின் புகழ்பெற்ற வார்த்தைகளான ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்பதை மேற்கோள் காட்டி தனது உரையை தொடங்கிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், திரு அவை என்பது வெறும் குரலால் மட்டுமல்லாமல் தனது இதயத்தாலும் வாழ்வாலும் இறைவனை பாட அழைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்தார். இறை மக்கள்தான் திரு அவையின் உண்மையான வடிவம் என்றும், அவர்கள் பன்முகத்தன்மையில் ஒன்றிணைந்து ஒன்றிப்பு மற்றும் பகிரப்பட்ட பணியின் மூலம் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். மேலும் தண்ணீரை உவமையாக கொண்டு திருமுழுக்குத்தான் கிறிஸ்துவ அடையாளத்தின் ஊற்று மற்றும் திரு அவையின் ஒன்றிப்பின் அடித்தளம் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், பிரிவினைகளும் மோதல்களும் நிறைந்துள்ள இன்றைய உலகில் திரு அவையானது ஒன்றிப்பு, நம்பிக்கை, செவிமடுத்தல், பகுத்தறிவு மற்றும் தூய ஆவியாரை திறந்த மனதுடன் சந்திப்பதற்கான உன்னத அடையாளமாக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான ஒன்றிணைந்த பயணத்திற்கு வெறும் பல குரல்கள் ஒலிப்பது மட்டும் போதாது, மாறாக அவர்களுக்கிடையே நல்லிணக்கம் தேவை என்று கூறிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்து அல்ல, மாறாக பிரிவினைதான் பேராபத்து என்றும், கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து தூய ஆவியானவர் தங்களை வழிநடத்த அனுமதிக்கும் போதுதான் உண்மையான நல்லிணக்கம் உருவாகும் என்றும் எடுத்துக்காட்டினார். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட் திரு அவையின் முழுமையான ஆதரவை உறுதியளித்த கர்தினால் ஜோஸ் கோபோ, மேட்ரிட் மறைமாவட்டங்கள் இந்த உலகிற்கு நம்பிக்கை, ஒன்றிப்பு மற்றும் எதிர்நோக்கின் புதிய பாடலாக மாறும் என்ற தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி உரையை நிறைவு செய்தார்.
2: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னவியூ மைதானத்தில் மேட்ரிட் உயர்மறை மாவட்டத்தின் இளைஞர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினரை திருத்தந்தை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
3: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது நம்பிக்கையின் ஒரு ஆழமான கீதமாக மாறியுள்ளது. இறைவனை போற்றுவதிலும் இந்த அற்புதமான திரு அவை குடும்பத்தின் உறவுகளை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் என் குரலையும் இணைத்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் இதயங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும், ஏனெனில் நம்பிக்கை என்பது வெறும் உண்மைகளையும் எண்ணங்களையும் பற்றியது மட்டுமல்ல, அது இறைவனின் அன்பின் ஒளியில் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை ஒன்றிணைந்து கண்டறிவதாகும். நீங்கள் பன்முகத்தன்மை, வாய்ப்புகள், சவால்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் வாழும் திரு அவையாக இருக்கிறீர்கள். இத்தகையதொரு சூழலில் நற்செய்தி நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக மாறுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, அது இயேசு கிறிஸ்துவுடனான சந்திப்பில் ஆழமாக வேரூன்றிய ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அவரது வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை வரலாற்றையும் நம் இதயங்களையும் தொடர்ந்து மாற்றியமைக்கின்றன. திருமுழுக்கின் வழியாக நம் வாழ்வு மாற்றமடைகிறது. நம்முடைய கொடைகள், அனுபவங்கள் மற்றும் திறமைகள் இனி நமக்கு மட்டுமே சொந்தமானவை அல்ல, அவை பொது நலனுக்காக சேவையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இது எல்லோரையும் ஒரே அச்சில் வார்ப்பதற்கு வழிவகுக்காது, மாறாக பன்முகத்தன்மையில் ஒருமித்த ஒத்திசைவுக்கு வழிவகுக்கிறது. திரு அவையானது செவிமடுத்தல், உரையாடல் மற்றும் ஒன்றிணைந்த பயணம் ஆகியவற்றின் மூலம் வேறுபாடுகளை ஒரு புதிய ஆற்றலாக மாற்றவும், நீதியையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பவும் அழைக்கப்படுகிறது. இன்று புதிய கருத்துக்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் உருவாகி வரும் இந்த நகரத்தின் மையப்பகுதியை சென்றடைய வேண்டிய சவாலை திரு அவை எதிர்கொள்கிறது. நமக்கு நன்கு பழகிய குழுக்களுக்குள்ளேயே நம்மை நாம் சுருக்கிக் கொள்வதை தவிர்த்து மற்றவர்களை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உண்மை என்பது ஒரு கூட்டு இசை விருந்தை போன்றது. அது எந்த ஒரு தனிமனித குரலை விடவும் மிகவும் வளமானது. நமக்கு முன்பாகவே சென்று நாம் இன்னும் சிந்தித்து பார்க்காத இடங்களில் நமக்காக காத்திருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். மேட்ரிட் என்பது பல பாரம்பரியங்களையும் மக்களையும் கொண்ட ஒரு நகரம். இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் அறிவார், அவர்கள் மீது அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, அதை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனெனில் அனைவரும் வாழ்வை பெறுவதற்கும் அதை முழுமையாக பெறுவதற்கும் படைக்கப்பட்டவர்கள். தூய ஆவியார் திரு அவைக்கு என்ன சொல்கிறார் என்பதை ஒன்றிணைந்து கேட்பதற்கும், கூட்டாக பகுத்தறிந்து தெளிவடைவதற்கும், வளர்த்து கொள்வதற்கும் அருட்பணியாளர்களையும் நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். ஒன்றிணைந்த பயணம் என்பது ஏதோ ஒரு அலுவலக நடைமுறை அல்ல, அது செவிமடுத்தல், மனமாற்றம் மற்றும் மறைபரப்பு பணி ஆகியவற்றின் பாதையாகும். தூய ஆவியானவர் அழைப்புகளை எழுப்புகிறார், சமூகங்களை புதுப்பிக்கிறார், நம்மை புதிய எல்லைகளை நோக்கி வழிநடத்துகிறார். இன்று நாம் கேட்ட சாட்சியங்கள் மக்கள் தங்களுக்குரிய அங்கீகாரம், பொறுப்புணர்வு மற்றும் நன்றியுணர்வை எங்கு கண்டுகொள்கிறார்களோ அத்தகைய ஒரு வாழும் திரு அவையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உங்கள் முகங்களிலும் உங்கள் வாழ்விலும் இறைவனின் வார்த்தை தெளிவாக தெரியும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அனைவருக்கும் ஒரு திறந்த விவிலியமாக திகழுங்கள். அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதரையும் தன் சொந்த இல்லத்தில் இருப்பது போல உணரச் செய்யும் மொழியாகும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: ஜூன் 9 செவ்வாய் அன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள கண்காட்சி மையத்தின் 3வது அரங்கில் கூடியிருந்த கத்தோலிக்க தன் ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை போற்றுவதிலும் இந்த அழகான திரு அவை குடும்பத்தின் பிணைப்பை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் எனது குரலையும் இணைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து பாடும் இப்பாடல் வெறும் தரவுகளும் எண்ணங்களும் மட்டுமே ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட முடியாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக நமது இதயங்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் அனைவரும் இணைந்து கண்டறியவும் நம் வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டாடவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக கிறிஸ்துவின் மீட்பு பணிகளை நாம் நினைவு கூறும் திரு அவை வழிபாட்டின் வழியாக இதனை நாம் செய்கிறோம். கலாச்சாரமும் பன்முகத்தன்மையும் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் நீங்கள் ஒரு திரு அவையாக வாழ்ந்து வருகிறீர்கள். அதே வேளையில் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைகளும் இந்நகர சூழலில் நிறைந்துள்ளன. இத்தகைய சூழ்நிலைகளும் நற்செய்தி நமக்கான நம்பிக்கையின் பாதையை திறந்து காட்டுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புதுப்பிக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். திருமுழுக்கை என்பது உண்மையிலேயே நமது வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றது. நாம் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்துள்ளோம். பன்முகத்தன்மை என்பது ஒருபோதும் அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அது ஒரு கொடை. ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதல்ல என்பதை திரு அவை நமக்கு காட்டுகிறது. பிறருக்கு செவிசாய்த்தல், உரையாடல் மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை சகோதரத்துவமாகவும் அமைதியாகவும் நம்மால் மாற்றியமைக்க முடியும். பெரிய நகரங்களில் திரு அவையின் ஆன்மீக பணி இன்று மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. புதிய சிந்தனைகளும் நவீன கலாச்சாரங்களும் எதிர்காலத்திற்கான புதிய பார்வையாளர்களும் எந்தெந்த இடங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சாட்சியமாக விளங்குகிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது குறுகிய எண்ணங்கள் இல்லாத பரந்த மனப்பான்மை, மக்களை நேரில் சந்திக்கும் பண்பு மற்றும் கிறிஸ்து ஏற்கனவே எங்கு ஒளிர்கிறாரோ அங்கு அவரை துணிச்சலோடு தேடிச் சென்று கண்டடைவதே ஆகும். இதன் காரணமாக நாம் நமக்கு தெரிந்த நெருக்கமான வட்டங்களுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. நாம் நம்மை எல்லைகளை தாண்டி வெளியே வரவும் மற்றவர்களை அன்போடும் கனிவோடும் சந்திக்கவும் நமது வாழ்க்கை முறையின் மூலமாகவே நற்செய்தியை அறிவிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். கனிவான அன்பு என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல, அது மூடிய கதவுகளை திறக்கிறது, மனக்காயங்களை குணப்படுத்துகிறது. மேலும் மக்கள் தாங்கள் வரவேற்கப்படுவதையும் நேசிக்கப்படுவதையும் உணர செய்கிறது. உங்களது சபைகள், சமூக கூட்டமைப்புகள் மற்றும் பங்கு கூட்டங்கள் வெறும் நிர்வாக அமைப்புகளாக மட்டுமே சுருங்கிவிடக்கூடாது. மாறாக அவை தூய ஆவியாரின் குரலுக்கு செவிசாய்க்கும் இடங்களாகவும் இறைவன் நமக்கு காட்டும் பாதையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேடும் தடங்களாகவும் விளங்க வேண்டும். எனவே பிறருக்கு செவிசாய்க்கும் பண்பையும் தெளிந்து தேர்தலையும் வளர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். நமது ஆன்மீக பணியாளர்கள் எப்போதும் தங்களது மக்களுடன் நெருங்கி பழகி அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நற்செய்தியின் உண்மையான மகிழ்ச்சி அவர்களின் திருப்பணியை புதுப்பிக்கும். அன்பான நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எதற்கும் தயங்கவோ அஞ்சவோ தேவையில்லை. நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் நம்பிக்கை பாதைக்கு திரும்புபவர்களையும் முதன்முறையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்பவர்களையும் திறந்த மனதுடன் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களது வாழ்க்கையை ஒரு வாழும் நற்செய்தியாக அமையட்டும். ஏனெனில் அன்பு என்ற உலகளாவிய மொழி மட்டும்தான் ஒரு மனிதனை எங்கிருந்தாலும் அவனது சொந்த இல்லத்தில் இருப்பதைப் போன்ற பாதுகாப்பான உணர்வை தரும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இறையாசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 3rd and 4th நாள் நிகழ்வுகள்.
2: ஸ்பெயின் நாட்டிற்கான தனது அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணத்தின் முக்கிய கட்டமாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 9 இன்று மேட்ரிட் நகரிலிருந்து பார்சிலோனா நகருக்கு செல்கிறார். மேட்ரிட் நகரின் பயண திட்டங்களை நிறைவு செய்யும் விதமாக இன்று காலை மணி 10:20 மேட்ரிடில் உள்ள ஐஃபெமா கண்காட்சி மையத்தின் 3rd அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் திருத்தந்தை கலந்து கொள்கிறார். அங்கு தன்னார்வலர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். அந்த சந்திப்பை தொடர்ந்து காலை மணி 11:10 மேட்ரிடின் அடோல்ஃபோ சுவாரஸ் பராஹாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் பார்சிலோனா புறப்படுகிறார். மதியம் மணி 12:25 பார்சிலோனாவின் ஜோசப் தரடெல்லாஸ் எல்பிராட் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு திருத்தந்தைக்கு அரசு அதிகாரிகளும் திரு அவை தலைவர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். பார்சிலோனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1 மணி அளவில் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க புனித சிலுவை மற்றும் புனித யுலாலியா பேராலயத்தை வந்தடைகிறார். அங்கு நூற்றுக்கணக்கான நம்பிக்கையாளர்களின் வாழ்த்துளிக்கு இடையே நடைபெறும் சிறப்பு நண்பகல் ஜப வழிபாட்டிற்கு திருத்தந்தை தலைமை தாங்குகிறார். இன்றைய நாளின் இறுதி நிகழ்வாக 8:00 லூயிஸ் காம்பனிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்கும் எழுச்சிமிகு இரவு விழிப்பு வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்.
1: மேட்ரிட் நகரின் அல்மூதேனா பேராலயத்தில் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்றார். இந்நிகழ்வில் மேட்ரிட், அல்காலா மற்றும் கெட்டாப் ஆகிய இடங்களிலிருந்து வந்த அருள் பணித்துவ மாணவர்கள், துறவியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டு அரசி சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்தந்தை ஆட்சி வரும் புனித பேதுருவின் வழிவந்த திருத்தந்தை பணியை மேட்ரிட் மற்றும் அதன் திருஅவை மாநிலத்தின் பாதுகாவலியான அல்மோதேனாவின் அன்னை மரியாளின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக கூறிய கர்தினால், மேட்ரிட் நகரின் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் அல்மோதேனா கன்னிமரியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். பல தலைமுறைகளாக அன்னை மரியா நம்பிக்கை, குணமளிப்பு, ஆறுதல் மற்றும் எதிர்நோக்கின் ஊற்றாக இருந்து வருகிறார் என்று கூறிய கர்தினால், அல்மோதேனா என்ற பெயர் அரபு மொழியில் அல் முதைனா அதாவது கோட்டை அல்லது அரண் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்றும், அன்னை மரியா இதன் நம்பிக்கையின் புகழிடமாகவும் எதிர்நோக்கின் காவலராகவும் திகழ்வதை எடுத்துரைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஒரு பழமையான மரபை நினைவு கூர்ந்த அவர், படைப்பின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த அன்னை மரியாவின் திருவுருவம் பின்னர் நகரத்தின் மதில்களுக்குள் 2 எரியும் மெழுகுவத்திகளுக்குள் கண்டெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். அன்றிலிருந்து உள்ளூர் திரு அவை அன்னை மரியா தாய்மை கூறிய பராமரிப்புடன் வழிநடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய கண்ணுக்கு தெரியாத சுவர்களான பயம், தனிமை, அலட்சியம் மற்றும் பிளவு ஆகியவை மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய கருதினால் அவர்கள், அன்னை மரியாவை உற்று நோக்குவதன் மூலம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் இணைக்கும் பாலங்களை உருவாக்கவும், அமைதியை வளர்க்கவும், சகோதரத்துவம் மிக்க சமூகங்களை உருவாக்கவும் ஊக்கம் பெறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதியாக திரு அவையை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து தனது வரவேற்பு உரையை நிறைவு செய்தார்.
2: June 8 திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள அல்மூதேனாவின் புனித மரியால் பேராலயத்திற்கு சென்று அங்கு இடம்பெற்ற வழிபாட்டில் பங்கு கொண்டு திருத்தந்தை உரை நிகழ்த்தினார். அவ்வழிபாட்டில் இடம்பெற்ற திருத்தந்தையின் உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, மேட்ரிட் பேராயர் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அன்போடு ஆற்றிய நல் வரவேற்பு உரையாடலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறைமாவட்டத்தின் அன்னையாகவும் பாதுகாவலியாகவும் விளங்கும் அல்முதேனா அன்னைக்கு தங்களது பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்று இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டின் போது அன்னை மரியாளின் மீது திருத்தந்தையாகிய நான் கொண்டுள்ள ஆழமான பாசத்தின் அடையாளமாக அவரது பாதங்களில் தங்க ரோஜாவை சமர்ப்பிக்கிறேன். மேட்ரிட் நகரின் எண்ணற்ற தலைமுறை நம்பிக்கையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக தனது தெய்வீக மகனை தனது கைகளில் ஏந்தி நமக்கு காட்சியளிக்கும் இந்த தூய அன்னை மரியாளின் திருவுருவப்படத்தை மிகுந்த பக்தியோடு வணங்கி வந்துள்ளனர். கிறிஸ்தவ சமூகத்திற்கு பெரும் சவால்கள் நிறைந்த கடினமான காலகட்டங்கள் ஏற்பட்ட போது அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் பாதுகாப்பிற்காக இந்நகரத்தின் பாதுகாப்பு அரண் சுவர்களுக்குள் ஒரு மறைவான பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டதாக பாரம்பரிய வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. அவ்வாறே அந்த திருவுருவம் பல ஆண்டுகளாக அங்கு மறைந்திருந்தது. பின்னர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அந்த சுவரின் ஒரு பகுதி அதிசயமாக இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து எவ்வித சேதமும் இன்றி முழுமையாக அப்படியே அந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. உங்களால் ஆழமாக போற்றப்படும் இந்த தொன்மையான மரியன்னை பக்தி உங்கள் மக்களுக்கு உயிர் கொடுக்கும் கிறிஸ்தவ வேர்களின் அடையாளமாகும். உங்களது நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து தாங்கி பிடிக்கும் மாபெரும் நம்பிக்கையின் அடையாளமும் இதுவே. இடிந்து விழுந்த ஒரு சுவரின் வழியாகத்தான் அன்னை தனது மக்களோடு மீண்டும் இணைந்தார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏனெனில் இயேசு தனது தூய அன்னையின் வழியாக நாம் பின்பற்ற அழைக்கும் பாதையை இது சுட்டி காட்டுகிறது. ஆரம்பத்தில் ஒரு சுவர் இடிந்து விழும்போது சத்தமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு. இருப்பினும் அது புதிய இடங்களை திறக்கிறது, நல்வாய்ப்புகளை மீட்டெடுக்கிறது, மேலும் மறுசீரமைப்பிற்கான ஊக்கத்தை தருகிறது. இன்றைய நம் சமுதாயத்தில் மக்களை பாதுகாக்காமல் மாறாக அவர்களை பிரித்து தூரப்படுத்தி தனிமைப்படுத்தும் சுவர்கள் இன்னும் பல உள்ளன. சில நேரங்களில் அந்த சுவர்களுக்கு அப்பால் என்ன இருக்குமோ என்ற பயத்தினால் நாம் அவற்றை அப்படியே ஆதரித்து சொகுசாக வாழ நினைக்கிறோம், அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவற்றை அப்படியே புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் அல்முதேனா அன்னை தனது பிரசன்னத்தாலும் அன்பான பாதுகாப்பாலும் நமக்கு வேறு ஒன்றை சொல்கிறார். புதிய ஆழமான மற்றும் நிலையான ஒன்றை நாம் உருவாக்க வேண்டுமானால் சுவர்களை தகர்த்தெறிய நாம் தயாராக இருக்க வேண்டும். புதிய தொடக்கங்களுக்கு திறந்த வெளிகள் தேவை. அப்போதுதான் நம்மால் மீண்டும் எல்லையை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவர் தனது தூய மக்களோடு நடந்து வருகிறார். அவர்களின் பயங்களை கேட்கிறார். நன்மைக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களது நம்பிக்கை சாட்சியத்தில் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போதுதான் தந்தையாம் இறைவனின் அன்பான திட்டத்தை உங்களால் தியானிக்க முடியும். பிறரன்பு பணியில் தொய்வடையாமல் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாய் இணைந்திருங்கள். நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுலகில் உங்களது ஆன்மீக பணியில் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள். ஆண்டவரின் பெருமையை உலகறிய செய்து தனது மீட்பராகிய இறைவனில் எப்போதுமே அகமகிழ்ந்து பாடிய மகிழ்ச்சி பாடலின் நாயகியாம் அல்முதேனா அன்னை மரியாளின் முன்மாதிரியாலும் அவரது பரிந்துரையாலும் இயேசுவின் மீதும் திரு அவையின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாச அன்பை இறைவன் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகிறேன். உலகளாவிய ஒற்றுமை, சகோதரத்துவ தோழமை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை மீண்டும்
1: மேட்ரிட்டில் உள்ள உலக புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னாபியோ அரங்கில் மறைமாவட்ட சமூகம் பங்கேற்க சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட்டின் பேராயர் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ சிறப்பான வரவேற்பு உரை ஆற்றினார். புனித அகஸ்தினாரின் புகழ்பெற்ற வார்த்தைகளான ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்பதை மேற்கோள் காட்டி தனது உரையை தொடங்கிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், திரு அவை என்பது வெறும் குரலால் மட்டுமல்லாமல் தனது இதயத்தாலும் வாழ்வாலும் இறைவனை பாட அழைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்தார். இறை மக்கள்தான் திரு அவையின் உண்மையான வடிவம் என்றும், அவர்கள் பன்முகத்தன்மையில் ஒன்றிணைந்து ஒன்றிப்பு மற்றும் பகிரப்பட்ட பணியின் மூலம் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். மேலும் தண்ணீரை உவமையாக கொண்டு திருமுழுக்குத்தான் கிறிஸ்துவ அடையாளத்தின் ஊற்று மற்றும் திரு அவையின் ஒன்றிப்பின் அடித்தளம் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், பிரிவினைகளும் மோதல்களும் நிறைந்துள்ள இன்றைய உலகில் திரு அவையானது ஒன்றிப்பு, நம்பிக்கை, செவிமடுத்தல், பகுத்தறிவு மற்றும் தூய ஆவியாரை திறந்த மனதுடன் சந்திப்பதற்கான உன்னத அடையாளமாக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான ஒன்றிணைந்த பயணத்திற்கு வெறும் பல குரல்கள் ஒலிப்பது மட்டும் போதாது, மாறாக அவர்களுக்கிடையே நல்லிணக்கம் தேவை என்று கூறிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்து அல்ல, மாறாக பிரிவினைதான் பேராபத்து என்றும், கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து தூய ஆவியானவர் தங்களை வழிநடத்த அனுமதிக்கும் போதுதான் உண்மையான நல்லிணக்கம் உருவாகும் என்றும் எடுத்துக்காட்டினார். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட் திரு அவையின் முழுமையான ஆதரவை உறுதியளித்த கர்தினால் ஜோஸ் கோபோ, மேட்ரிட் மறைமாவட்டங்கள் இந்த உலகிற்கு நம்பிக்கை, ஒன்றிப்பு மற்றும் எதிர்நோக்கின் புதிய பாடலாக மாறும் என்ற தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி உரையை நிறைவு செய்தார்.
2: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னவியூ மைதானத்தில் மேட்ரிட் உயர்மறை மாவட்டத்தின் இளைஞர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினரை திருத்தந்தை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
3: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது நம்பிக்கையின் ஒரு ஆழமான கீதமாக மாறியுள்ளது. இறைவனை போற்றுவதிலும் இந்த அற்புதமான திரு அவை குடும்பத்தின் உறவுகளை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் என் குரலையும் இணைத்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் இதயங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும், ஏனெனில் நம்பிக்கை என்பது வெறும் உண்மைகளையும் எண்ணங்களையும் பற்றியது மட்டுமல்ல, அது இறைவனின் அன்பின் ஒளியில் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை ஒன்றிணைந்து கண்டறிவதாகும். நீங்கள் பன்முகத்தன்மை, வாய்ப்புகள், சவால்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் வாழும் திரு அவையாக இருக்கிறீர்கள். இத்தகையதொரு சூழலில் நற்செய்தி நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக மாறுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, அது இயேசு கிறிஸ்துவுடனான சந்திப்பில் ஆழமாக வேரூன்றிய ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அவரது வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை வரலாற்றையும் நம் இதயங்களையும் தொடர்ந்து மாற்றியமைக்கின்றன. திருமுழுக்கின் வழியாக நம் வாழ்வு மாற்றமடைகிறது. நம்முடைய கொடைகள், அனுபவங்கள் மற்றும் திறமைகள் இனி நமக்கு மட்டுமே சொந்தமானவை அல்ல, அவை பொது நலனுக்காக சேவையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இது எல்லோரையும் ஒரே அச்சில் வார்ப்பதற்கு வழிவகுக்காது, மாறாக பன்முகத்தன்மையில் ஒருமித்த ஒத்திசைவுக்கு வழிவகுக்கிறது. திரு அவையானது செவிமடுத்தல், உரையாடல் மற்றும் ஒன்றிணைந்த பயணம் ஆகியவற்றின் மூலம் வேறுபாடுகளை ஒரு புதிய ஆற்றலாக மாற்றவும், நீதியையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பவும் அழைக்கப்படுகிறது. இன்று புதிய கருத்துக்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் உருவாகி வரும் இந்த நகரத்தின் மையப்பகுதியை சென்றடைய வேண்டிய சவாலை திரு அவை எதிர்கொள்கிறது. நமக்கு நன்கு பழகிய குழுக்களுக்குள்ளேயே நம்மை நாம் சுருக்கிக் கொள்வதை தவிர்த்து மற்றவர்களை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உண்மை என்பது ஒரு கூட்டு இசை விருந்தை போன்றது. அது எந்த ஒரு தனிமனித குரலை விடவும் மிகவும் வளமானது. நமக்கு முன்பாகவே சென்று நாம் இன்னும் சிந்தித்து பார்க்காத இடங்களில் நமக்காக காத்திருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். மேட்ரிட் என்பது பல பாரம்பரியங்களையும் மக்களையும் கொண்ட ஒரு நகரம். இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் அறிவார், அவர்கள் மீது அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, அதை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனெனில் அனைவரும் வாழ்வை பெறுவதற்கும் அதை முழுமையாக பெறுவதற்கும் படைக்கப்பட்டவர்கள். தூய ஆவியார் திரு அவைக்கு என்ன சொல்கிறார் என்பதை ஒன்றிணைந்து கேட்பதற்கும், கூட்டாக பகுத்தறிந்து தெளிவடைவதற்கும், வளர்த்து கொள்வதற்கும் அருட்பணியாளர்களையும் நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். ஒன்றிணைந்த பயணம் என்பது ஏதோ ஒரு அலுவலக நடைமுறை அல்ல, அது செவிமடுத்தல், மனமாற்றம் மற்றும் மறைபரப்பு பணி ஆகியவற்றின் பாதையாகும். தூய ஆவியானவர் அழைப்புகளை எழுப்புகிறார், சமூகங்களை புதுப்பிக்கிறார், நம்மை புதிய எல்லைகளை நோக்கி வழிநடத்துகிறார். இன்று நாம் கேட்ட சாட்சியங்கள் மக்கள் தங்களுக்குரிய அங்கீகாரம், பொறுப்புணர்வு மற்றும் நன்றியுணர்வை எங்கு கண்டுகொள்கிறார்களோ அத்தகைய ஒரு வாழும் திரு அவையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உங்கள் முகங்களிலும் உங்கள் வாழ்விலும் இறைவனின் வார்த்தை தெளிவாக தெரியும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அனைவருக்கும் ஒரு திறந்த விவிலியமாக திகழுங்கள். அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதரையும் தன் சொந்த இல்லத்தில் இருப்பது போல உணரச் செய்யும் மொழியாகும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: ஜூன் 9 செவ்வாய் அன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள கண்காட்சி மையத்தின் 3வது அரங்கில் கூடியிருந்த கத்தோலிக்க தன் ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை போற்றுவதிலும் இந்த அழகான திரு அவை குடும்பத்தின் பிணைப்பை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் எனது குரலையும் இணைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து பாடும் இப்பாடல் வெறும் தரவுகளும் எண்ணங்களும் மட்டுமே ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட முடியாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக நமது இதயங்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் அனைவரும் இணைந்து கண்டறியவும் நம் வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டாடவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக கிறிஸ்துவின் மீட்பு பணிகளை நாம் நினைவு கூறும் திரு அவை வழிபாட்டின் வழியாக இதனை நாம் செய்கிறோம். கலாச்சாரமும் பன்முகத்தன்மையும் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் நீங்கள் ஒரு திரு அவையாக வாழ்ந்து வருகிறீர்கள். அதே வேளையில் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைகளும் இந்நகர சூழலில் நிறைந்துள்ளன. இத்தகைய சூழ்நிலைகளும் நற்செய்தி நமக்கான நம்பிக்கையின் பாதையை திறந்து காட்டுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புதுப்பிக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். திருமுழுக்கு என்பது உண்மையிலேயே நமது வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றது. நாம் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்துள்ளோம். பன்முகத்தன்மை என்பது ஒருபோதும் அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அது ஒரு கொடை. ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதல்ல என்பதை திரு அவை நமக்கு காட்டுகிறது. பிறருக்கு செவிசாய்த்தல், உரையாடல் மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை சகோதரத்துவமாகவும் அமைதியாகவும் நம்மால் மாற்றியமைக்க முடியும். பெரிய நகரங்களில் திரு அவையின் ஆன்மீக பணி இன்று மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. புதிய சிந்தனைகளும் நவீன கலாச்சாரங்களும் எதிர்காலத்திற்கான புதிய பார்வையாளர்களும் எந்தெந்த இடங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சாட்சியமாக விளங்குகிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது குறுகிய எண்ணங்கள் இல்லாத பரந்த மனப்பான்மை, மக்களை நேரில் சந்திக்கும் பண்பு மற்றும் கிறிஸ்து ஏற்கனவே எங்கு ஒளிர்கிறாரோ அங்கு அவரை துணிச்சலோடு தேடிச் சென்று கண்டடைவதே ஆகும். இதன் காரணமாக நாம் நமக்கு தெரிந்த நெருக்கமான வட்டங்களுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. நாம் நம்மை எல்லைகளை தாண்டி வெளியே வரவும் மற்றவர்களை அன்போடும் கனிவோடும் சந்திக்கவும் நமது வாழ்க்கை முறையின் மூலமாகவே நற்செய்தியை அறிவிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். கனிவான அன்பு என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல, அது மூடிய கதவுகளை திறக்கிறது, மனக்காயங்களை குணப்படுத்துகிறது. மேலும் மக்கள் தாங்கள் வரவேற்கப்படுவதையும் நேசிக்கப்படுவதையும் உணர செய்கிறது. உங்களது சபைகள், சமூக கூட்டமைப்புகள் மற்றும் பங்கு கூட்டங்கள் வெறும் நிர்வாக அமைப்புகளாக மட்டுமே சுருங்கிவிடக்கூடாது. மாறாக அவை தூய ஆவியாரின் குரலுக்கு செவிசாய்க்கும் இடங்களாகவும் இறைவன் நமக்கு காட்டும் பாதையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேடும் தடங்களாகவும் விளங்க வேண்டும். எனவே பிறருக்கு செவிசாய்க்கும் பண்பையும் தெளிந்து தேர்தலையும் வளர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். நமது ஆன்மீக பணியாளர்கள் எப்போதும் தங்களது மக்களுடன் நெருங்கி பழகி அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நற்செய்தியின் உண்மையான மகிழ்ச்சி அவர்களின் திருப்பணியை புதுப்பிக்கும். அன்பான நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எதற்கும் தயங்கவோ அஞ்சவோ தேவையில்லை. நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் நம்பிக்கை பாதைக்கு திரும்புபவர்களையும் முதன்முறையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்பவர்களையும் திறந்த மனதுடன் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களது வாழ்க்கையை ஒரு வாழும் நற்செய்தியாக அமையட்டும். ஏனெனில் அன்பு என்ற உலகளாவிய மொழி மட்டும்தான் ஒரு மனிதனை எங்கிருந்தாலும் அவனது சொந்த இல்லத்தில் இருப்பதைப் போன்ற பாதுகாப்பான உணர்வை தரும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இறையாசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.